0: KRPI ரேடியோ தே துசி சொன்றேசி லைவ் ஃப்ரம் குரு நானக் சிக் குருத்வாரா சாஹிப் ஸ்காட் ரோட் சரி.
1: யூ ஆர் லிஸ்னிங் டு KRPI 1550 ரேடியோ ஃபெர்ன்டேல் வாஷிங்டன்.